0: கயாணகம்புரம் பொள்ளுநதிவள் குடல்.
1: கவிதா நேரத்தில் இதுவரை கேட்டது கனிமோள் எழுதி அவதரிப்பிச்ச கவித இதம் மம. அவதரணம் ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையம்.

0: திருக்காக்கரை அம்பலத்தில் அத்தப்பூவட தருகிட தகர்தை தருகிட தகர்தை தருகிட தகர்தை
1: திருப்பூணித்துறை அம்பலத்திலே அத்தமயம் தருகிட தகர்தை
0: ஆரன்முள வஞ்சிக

கப்பல் வலி சங்கு கல மல முகலில் கெட்டி சாயங்கூட தல்லோ தருவாயும் புலியும் பெற்று கொண்டட்டு வடலட்டு கண்டன் கரடிக்க தடியட்டு வடியட்டு.